மேப்பை நிறுத்தியோ நாம் நோய்க்குற்று சாட்டிய கரா சந்திட்டோ சாவு தாத்தா கத்தா ஆப் துஸ்கே வைக்கரே பசாவு தூ ஜானோ சப் சேந்தே லேசே ஜிந்த் பவாவு கரா சந்திட்டோ சாவு கரா சந்திட்டோ